அகத்துலா ஹரிவரா படுவல் பப்படி வங்கி வல் பப்படி மக்கியாத்தொழுத்துரா காசரு முழான்னு கிழிரா தாளி மகத்துலா ஹரிவரா அன்படுவல் பப்படி வங்கி வல் பப்படி மக்கியாத்தொழுத்துரா